Kasiye magaranye. Tan kasi vada kasi kil kasi mel kasi tan madure pattanam avada pinanda. காசியை வாழும் காசிமகராஜன், காசிமகராஜன் பெத்தடித்த கண்மணியே மதிதேவி ரேணு, தனக்கு சபரிக்கு வருகின்றார்.